0: நாயகம். வராளி ராக் அவர் ரூபக் தாழ்மை.
1: லிசன் நவ் டு சேஷாச்சல நாயகம், கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர், இன் ராக் வராளி, செட் டு தாள் ரூபகம்.